0: மாலை 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டுவனும் நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேர் சொந்தங்கள், தங்கள் குரலில் தங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் கலந்து கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: இனிமையாக உரையாடி மகிழ்வதும் மகிழ்வாக இருக்கிறது ஐயா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி ஐயா.
1: நல்லது. எனவே நேர் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பாடலை இப்பொழுது நான் பாடுகிறேன் ஐயா.
0: நிச்சயம் பாடுங்கள் ஐயா, நாங்கள் கேட்கிறோம்.
1: கட்டாயம். ஆகாய சூரியனை ஒற்றை செடியில் கட்டியவள், நின்றாடும் விண்மீனை நெற்றி சொட்டியில் ஒட்டியவள். ஆகாய சூரியனை ஒற்றை செடியில் கட்டியவள், நின்றாடும் விண்மீனை நெற்றி சொட்டியில் ஒட்டியவள். இவள்தானே எரிமலை அள்ளி மறுதானி போல் போட்டியவள் கொடினான். உஞ்சேகம் முற்றும் சுற்றி கொண்ட கொடினார் என் எண்ணம் ஏதுவோ கேளிதான். உனை கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி

மருதானி போல் கூசியவள்ேகம் மற்றும் சுற்றி கொண்ட கோடியே உன் எண்ணம் என்னவோ சரி என கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி

நீதானே அண்டி மனதானிப்போல் போகியவள்.

0: செல்வது உன் உள்ளங்கையில் வேகைக்குள்ளே ஒளிந்து கொள்வேனே. அழிக்காதல் வந்ததும் என் கண்ணாம்பூச்சி நீ கண்டு கண்டு பிடித்தால் பின் காமன் காட்சி கத்தி பறந்தது நீ பூவை தெளிக்கிறாய் பாரம் குறைந்தது ஏதோ நிம்மதே. ஆகாய சூரியனை ஒற்றைக்கதையில் கட்டியவள் நின்றாடும் விண்மீனை நெற்றி சுற்றியில் ஒத்தியவள் இவள்தானே எரிமலை அள்ளி இவள்தானே கூல் கூட்டியவள் அடியேகம் முற்றும் சுற்றி கொண்ட கோடியே உன் எண்ணம் என்னவோ நடியே இனி கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி சின்னம் கிளியே இனி கொல்லும் என்னவோ.
1: அருமையான பாடல் ஐயா, அட்டகாசமாக இருந்தது. ஆனால் சிறிது காலத்திற்கு முன்புதான் கொஞ்சம்தான் ஆயிருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த இதே பாடலை பாடினீர்கள். ஆமாம் ஐயா, அருமையாக இருந்தது. நன்றி ஐயா. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா அவர்கள் ஆகாய சூரியனை ஒற்றை ஜடையில் கட்டி போட்டிருந்தார். அவர் பாடல் மூலம் அவருக்கு சிறந்தாந்த நன்றிகள் வணக்கங்கள். அட்டகாசமாக இருந்தது பாடல். நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் என்னை நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர்.
1: வணக்கம், வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
2: ரொம்ப அருமையாக இருக்கும் சார்.
1: மகிழ்ச்சி. பாடுங்கள், உங்கள் பாடலை கேட்டு மகிழ்ச்சோம்.
2: ஒரே நிமிஷம். எடுத்து வச்சுட்டு காணாம போயிடுச்சேன்.
1: கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா?
2: இல்ல பரவாயில்ல,
1: இல்ல கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் போலீஸ்
2: ஸ்டேஷன்ல. ஓகே, சொல்லமா?

மன்மதன் என்பவன் கண் திறந்தானோ பெண்மை தந்தானோ இலக்கணம் மாறுதோ இலக்கியம் மாணதோ இதுவரை நடித்தது அது என்ன வேடம் இது என்ன பாடம் என் வாழ்

0: நீயது நான் எது, ஏன் இந்த சொந்தம் பூர்வ ஜென்ம பந்தம். இலக்கணம் மாறுதோ இலக்கியமானதோ, இதுவரை நடித்தது அது என்ன வேடம், இது என்ன பாடம். நன்றி சகோதரா.
1: அட்டகாசம் அருமையாக இருந்தது. ஆரம்பத்திலே இலக்கணம் மாறுதோ என்று ஒரு ராகம் எழுத்தீர்களே, சிறப்பாக இருந்தது. நல்ல பயிற்சி எடுத்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அழகாக அப்படித்தானே?
0: பயிற்சி எல்லாம் ஒண்ணுமே இல்ல.
1: ஐயோ,
0: தொண்டையே சரியில்லை சார். அதுல ஏதோ மேனேஜ் பண்ணி பாடுறோம், அவ்வளவுதான். திருவிளையாடல சொல்ற மாதிரிதான்.
1: கொசு கடித்தது கத்தினேன்,
0: அது மாதிரிதான். நிஜமாவே ரொம்ப கோல்டு.
1: இதற்கு என்ன, இதற்கு
0: ஆனா பாட்டு பாடுற ஆர்வம் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதை விட ஜாஸ்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பாடி,
1: எப்படியா இருந்தாலும் பாடிட வேண்டியதுதான். அவ்வளவுதான்.
0: ஆமா, பாடுறதுதான் பாட்டு.
1: ஆமா, நேர்கள் பாடு நம்மளுக்கு என்ன. நாம் நல்லா இருப்போம், அவர்களும் நல்லா இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். பாடலை கேட்டு அருமையாக இருந்தது. வந்து விட்டார்கள். நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அருமையான ஒரு பாடல் எடுத்து பாடினார்கள். இலக்கணம் மாறாமல் அருமையாக இருந்தது. அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், வாருங்கள். வணக்கம், வணக்கம், வாருங்கள்.
2: வணக்கம்,
1: வணக்கம்.
2: பேசுறேன்.
1: வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா
1: இருக்கிறோம் சார். மகிழ்ச்சி பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: மலர்ந்தது கலந்தது பெண்ணும் பொன்னழகி அடடா எங்கெங்கும் உன்னழகி அடடா எங்கெங்கும் உன்னழகி மலர்ந்தது கலந்தது பெண்ணும் பொன்னழகி அடடா எங்கெங்கும் உன்னழகி அடடா எங்கெங்கும் உன்னழகி முன்னினைவே போதுபடி மனம் மயங்கும் நீ மறக்கும் உதுலையும் வழி தெரியும் உன் விளக்கே தீவனே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணும் பொன்னழகில் அடடா எங்கெங்கும் உன்னழகில் அடடா எங்கெங்கும் உன்னழகில் ஓவியலும் வரைந்ததில்லையே உன்னை போல் ஓரளவி கண்டதில்லையே ஓவியலும் வரைந்ததில்லையே உன்னை போல் ஓரளவி கண்டதில்லையே பாவியத்தின் நாயகி கற்பனையில் ஊர்வசி கண்களுக்குள் விளைந்த மாங்கனி கையளவு பழுத்த மாதுளை பாயில் மெய்யளவு பறந்த புன்னகை கையளவு பழுத்த மாதுளை பாயில் மெய்யளவு பறந்த முன்னலையில் காவினி பின்னலையில் மோகினி மோகமலை பூவும் மேகமே யோகம் வர பாடும் ராகமே மலர்ந்தது
1: சிறப்பு, அட்டகாசமாக இருந்தது. எப்படித்தான் பாடல் எடுக்கிறீர்கள் என்று தெரியவில்லை, எப்படித்தான் பாடுகிறீர்கள் என்றும் தெரியவில்லை. அழகாக இருக்கிறது உங்கள் குரலில். ஓ,
0: அந்த மாதிரி பாட்டு பாடும்போது
1: எங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லை. நாங்கள் ஏதோ கத்துக்கிறோம், இதற்கு முன்பு சொன்ன நேயர் போல. ஆனால் நீங்கள் எல்லாம் சிறப்பாக உடல்நிலை சரியில்லை, இது வேறுவா இருக்கட்டும், பரவாயில்லை. அருமையாக இருந்தது உங்கள் குரலில் பாடல், கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி, நன்றி,
0: நன்றி.
1: தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் உயிரில் கலந்த பாடல் ஒன்று பாடி சென்றார்கள். நிச்சயமாக உயிரில் கலந்து இருக்கிறது அந்த பாடல். அவர்களுக்கு நன்றி. எனக்கும் மிகவும் பிடித்த பாடல் இந்த பாடல். நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், வணக்கம், வாருங்கள்.
3: நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல் ஜெயந்திரன் சார்.
1: வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமா இருக்கோம். நீங்க அங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
1: அனைவரும் நலமாக இருக்கிறோம்.
3: ரொம்ப நல்லது,
1: நல்லது.
3: பாட்டு பாடலாம் இருக்கேன்,
1: பாடுங்கள்.
3: இரு வீடுகள் பாடம் சார்.
1: இரு வீடுகள்.
3: ஆமாங்க சார்.
1: பரவாயில்லை, நீங்கள் பாருங்கள்.
3: சரிங்க சார். பொன்னான உள்ளம் உன்னோடு இருக்க

0: ஒரு நிமிடம் அந்த முதல் வரியை மட்டும் பாருங்கள்.
1: பொன்னான உள்ளம் பாட்டா பாடட்டுமா?
0: படித்தாலும் பரவாயில்லை, சொல்லுங்கள்.
1: பொன்னான உள்ளம் உன்னோடு இருக்க
0: சிறப்பு, அருமையான வரிகள். நிச்சயமாக பொன்னான உள்ளம் என்னோடு இருக்கிறது, எனக்கு பயம் இல்லை.
1: நன்றி, நன்றி. எல்லாரும் நல்லபடியா இருக்க வேண்டும்.
0: நன்றி, அருமையான பாடல்.
1: சபரி வானொலி பாட வர சொந்தங்கள் அன்பான உள்ளங்களுக்கு வருக வருகின்ற வரவேற்கிறேன்.
0: நன்றி, நன்றி.
1: நல்லதுங்க சார்.
0: நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடல், பொன்னான உள்ளம் உன்னோடு இருக்க கண்ணே நீ பயம் வேண்டாம் என்று அழகான வரிகளுடன் பாடலை பாடிச்சென்றார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 7:22. நேர் சொந்தங்கள் 8270330391 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். கைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்
1: பேசுகிறேன்.
0: திருச்சி அந்த மலை எங்க இருக்கிறது? அதுதான் நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது வேற பொன்னின் விலை ஏறிக்கொண்டே போகிறது. அங்கு வந்தால் ஏதாவது கிடைக்குமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக வருகிறோம். பொன் கிடைக்கவில்லை என்றால் அப்படி சரி சரி வருகிறோம். இப்பொழுது நீங்கள் பாடுங்கள்.
2: மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு.

தந்தை தாயாரம்மா, என்னோட தாய் தந்த பாட்டுதான் அம்மா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்கிறா கேட்கிறா. கல்லிருக்கும் ரோட்டாப்பூ கை கணக்க கூடாத.

நிலாவும் தீரும் மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கீர்த்திதா கீர்த்திதா குத்தாலத்து சீனறிவி கட்டிதா கையில் வந்து கிட்டதா.

வந்த தலையோரம் வீசும் காத்து மனசோடு பார்க்கும் காத்து கேட்குதாக்கி மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்கிறா கேட்கிறா.

0: மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா.
1: சிறப்பு, அருமையான ஒரு பாடல், அட்டகாசமான பாடல். அதாவது கவிஞர் எப்படி எழுதியிருக்கிறார் என்று கவனித்தீர்களா? ஒரே ஒரு வரி, அழகான ஒரு வரியை. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் கேட்குதா, அதாவது மனசுக்குள்ளே பாடுகிறார்கள், எப்படி கேட்கும்? அதுதான் அந்த காதல் அன்பு என்பது. இப்ப சொன்னீர்கள் பத்தியா, அதுதான். அதே அதே அதேதான், மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா என்றால் அது அவர்கள் அழகான ஒரு வரி. ஆமா, உங்கள் மனசுக்குள்ளே பாடி எனக்கும் கேட்டுவிட்டது, உலகம் எங்கும் கேட்டது. நன்றி நன்றி, மகிழ்ச்சி. திருச்சி பொன்மலை, அட்டகாசமான ஒரு பாடல், மலையோரம் விசோடு பாடும் பாட்டு கேட்குதா என்று அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 7:28. இந்த நிமிடத்தில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, வணக்கம்.
2: தஞ்சாவூர் புன்னநல்லூர் மாரியம்மன் கோயில் ஜோதி பாண்டியன்.
1: நலமாக இருக்கிறோம் ஐயா. நேற்றா முன்தினமா ஐயா அழகாக அம்மன் காட்சி கண்டுகளித்தோம் ஐயா. நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. அழகாக இருந்தது. நாங்கள் இங்கிருந்து கொண்டே அம்மன் அருளை பெற்று விட்டோம் ஐயா. உங்களுக்குத்தான் ஐயா நன்றிகள். நன்றிகள் ஐயா, நன்றி. உங்களுக்குத்தான் அந்த நன்றிகள். பாடுங்கள் ஐயா, இப்போது என்ன பாடல்?
2: மலர்ந்தது உயிரிலே கலந்தது பின்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே. வீயிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பின்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே. உன்னினைவே போடுமடி மனம் மயங்கும் மெய் மறக்கும் புது உலகின் வழி தெரியும் பொன் விளக்கே தீபமே. வீயிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே. ஓவியனும் வரைந்ததில்லையே உன்னை போல் ஓரழகை கண்டதில்லையே. ஓவியனும் வரைந்ததில்லையே உன்னை போல் ஓரழ

மாங்கனி காதலுக்கு வளர்ந்த பூங்கொடி, வீழிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது, பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே, அடடா எங்கும் உன்னழகே. கையளவு பழுத்த மாதுளை பாலில் நெய்யளவு

0: யோகம் மேகமே யோகம் வரப்பாடும் ராகமே இழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா என்றென்றும் உன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே
1: சிறப்பு அருமையாக இருந்தது பாடல் ஐயா. இந்த படத்தில் ஆண் குரல் பெண் குரல் என்று இரண்டு பாடல் இருக்கிறது ஐயா, ஒரே பாடல்
0: தானா?
1: இல்லை இல்லை, இப்பொழுதுதான் ஒரு பெண் குரல், இதே பாடலை பெண் குரல் ஒன்று பாடி சென்றது. பெண் குரல் ஒருவர் பாடி சென்றார், இப்போது ஆண் குரல் வருகிறது. அதனால் படத்திலும் அது போன்று இருக்கிறதா என்று ஒரு சந்தேகம் ஐயா, அதனால்
0: கேட்டுக்கொண்டேன்.
1: அதாவது விழி அவர்கள் வேறு, இடது விழியில் அவர்கள் பாடியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன், நீங்கள் வலது விழியில் பாடியிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அருமையாக இருக்கிறது உங்கள் குரலிலும் பாடல், மகிழ்ச்சி ஐயா. நன்றி நன்றி
0: நன்றி.
1: தஞ்சை பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் ஐயாவர்கள் விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது அழகான ஒரு பாடலை பாடி சென்றார். அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகள் தெரிவித்து கொண்டு சபரி உணவு வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை உங்கள் குரலில் பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம்.

0: பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம் இணைந்திருக்கிறது. வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், நான் சாய் கீதா, காரைக்கால் இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம். மகிழ்ச்சி, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். படங்கள், உங்கள் பாடலை, உங்கள் பாடல் கேட்டு மேலும் மகிழ்ச்சி அடைவோம்.
1: என்னது?
0: உங்கள் பாடலை கேட்டு மேலும் மகிழ்ச்சி அடைவோம்.
1: ஓகே ஓகே, சந்தோஷம்,
0: நன்றி. படங்கள்.

அருமை அருமை அட்டகாசம், அழகாக இருந்தது உங்கள் குரலில் அந்த பாடல் கேட்பதற்கு. நன்றிகள், வாழ்த்துகள், பாராட்டுகள், அருமை அழகு. காரைக்கால் சாய் கீதா அவர்கள் அழகான ஒரு பாடல். அடி ஆசமச்சா வாங்கி தந்த மல்லிகைப்பூ என்று அழகாக பாடி மகிழ்வித்தார்கள் அனைவரையும். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேய சொந்தங்கள், கைபேசியில் அழைத்து பாடலை பாடி மகிழுங்கள். கேட்டு மகிழ்கிறோம்.

0: அழகான ஒரு இனிமையான இதமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். ஆம், ஆனந்தமாக இருந்தது. ஐயையோ ஆனந்தமே என்று கேட்டு மகிழ்ந்த நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வாருங்கள். எப்படி? நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி, பாடுங்கள் உங்கள் குரலில். வணக்கம் ஐயா, வணக்கம். நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பாடுங்கள் ஐயா, உங்களை முதலில் அறிமுகம் செய்து கொண்டு பாடுங்கள் ஐயா.
1: கண்டிப்பாக. அதுக்கான முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லலான் இருக்கேன்.
0: சொல்லுங்கள் ஐயா.
1: இப்போ வந்து கரெக்டா வந்து இன்னிலேருந்து நாளைய பட்சம் ஆரம்பிச்சிருக்கு.
0: பசுமாட்டுக்கு என்ன கொடுக்கணும் ஐயா?
1: பசுமாட்டுக்கு வந்து சாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெல்லம் கலந்து கொடுக்கலாம், இல்ல சக்கரை பொங்கல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம்.
0: மகிழ்ச்சி. அதாவது அமாவாசை அன்று அகத்திக்கீரை கொடுக்கிறார்கள் ஐயா, அதற்கு என்ன காரணம் சொல்லுங்க ஐயா?
1: தாராளமாக அகத்திக்கீரை வந்து அமாவாசை அன்று கொடுத்தால் அது விசேஷம்.
0: ஓஹோ, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா.
1: ஆமா,
0: மகிழ்ச்சி. அப்படியே செய்கிறோம் ஐயா. கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களும் இதனை கடைபிடிப்பார்கள் என்று நினைக்கிறேன். முதலில் உங்களை அறிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் ஐயா. எனக்கு தெரியும் யார் என்று அனைவருக்கும் தெரிய வேண்டும்.
1: கண்டிப்பாக, கண்டிப்பாக. செங்கல்பட்டிலிருந்து கிருஷ்ணவேணியுடைய மகன் ஸ்ரீவத்சன் பாடுறேன்.
0: ஸ்ரீவத்சன் ஐயா, ஆமா, பாடுங்கள் ஐயா.

முகத்தோடு மோத நான் வலை கண்ட கையாலே மெதுவாக மூட. என் கரம் கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. நீ எல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக.

0: நன்றி ஐயா.
1: அழகான பாடல், அட்டகாசமாக பாடினீர்கள் ஐயா. ஐயா திருமணம் ஆகிவிட்டதா?
0: இல்லைங்க, இன்னும்
1: இல்லை. அதனால்தான் தனியாக மலரோடு நிற்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக உங்கள் நீங்களும் ஜோடியாக நிற்க எல்லாம் நல்ல இறைவனை வேண்டுகிறேன் ஐயா. மகிழ்ச்சி, அருமையாக இருந்தது உங்கள் குரலில் பாடல், ரசித்து கேட்டேன். நன்றி, நன்றி. நிச்சயமாக வாருங்கள்.

சிறப்பு, அருமையாக இருந்தது கேட்பதற்கு. அழகாக ஆரம்பத்திலே பால் போலே ஒரு மென்மையான குரலில் ஒலித்தது. கடைசி வரையிலும் அந்த ஸ்வரங்கள் செதிகள் மாறாமல் அழகாக இருந்தது. நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. செங்கல்பட்டு கிருஷ்ணவேணி அவர்கள் அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக நாளை இந்த வேலை ஆம் என்று அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு இதையும் கடிந்த நன்றிகள்.

0: பார்ட் ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறோம் ஐயா.
0: மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. பாடுங்கள், உங்கள் பாடலை கேட்டு நாங்களும் நலமடைகிறோம்.
1: நலமடைவீர்கள் என நம்புகிறேன்.
0: நிச்சயமாக ஐயா, ஏற்கனவே கேட்டு நம்பிக்கையோடு நலமாகத்தானே இருக்கிறோம். பாடுங்கள் ஐயா.
1: உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த நிழல் நிஜமாகிறது திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் பாட இருக்கிறேன்.
0: எங்களுக்கெல்லாம் நிஜமே நிழலாக தெரிகிறது, உங்களுக்கு நிழல் நிஜமாகிறது, சிறப்பு ஐயா.
1: இதோ ஐயா பாடல். கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானே, கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான், கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானே, கற்பனை செய்தானே.

ஒதிப்பதனாதானோ கம்பன் ஏமாந்தான் நிலம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான் தீபத்தின் ஜோதியில் திருக்குறள் படித்தால் தீபத்தின் பெருமை என்றோ அந்த தீபத்தினால் ஒரு திருக்குறள் எரிந்தால் தீபமும் பாவமன்றோ கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை என்றானா கம்பன் ஏமாந்தான் வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன்

0: இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனையில் வாழ்ந்தான். கம்பன் ஏமாந்தான். ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே. ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. கம்பன் ஏமாந்தான். இளம் கண்ணியரை ஒரு மலரென்றாதே கற்பனையில் வாழ்ந்தான். கம்பன் ஏமாந்தான்.
1: நன்றி உங்களுக்கு தானே ஐயா. நன்றி. அழகான குரலில் அழகாக பாடினீர்கள் ஐயா.
2: அதாவது
1: அருமை மகிழ்ச்சி. எப்படி பாராட்டது என்றே தெரியவில்லை. நான் ஏமாந்தானே இல்லை எனக்கே தெரியவில்லை ஐயா. அப்படி இருக்கிறது வாழ்க்கை. ஆனால் உங்கள் பாடல் கேட்டு ஏமாறாமல் இருக்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி.
2: நன்றி.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி வட்டம் அனுமந்தபுரம் சங்கர ஐயா அவர்கள் கம்பன் ஏமாந்தான் என்று அழகான ஒரு அட்டகாசமான பாடலை பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா. வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
3: அழகு தமிழுக்கு அழகு பல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா எனும் அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பித்து உறவுகளை பாட வைத்து அழகு பார்க்கும் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் ஐயா கீதநேசன் அவர்களுக்கு இனிய வணக்கம் வாழ்த்துக்கள்.
1: வணக்கம்
3: வாழ்த்துக்கள் ஐயா.
1: வணக்கம் வணக்கம். வாருங்கள் ஐயா, வணங்குகிறேன். மகிழ்ச்சி. பாடுங்கள்.
3: உறவுகள் எல்லாம் அருமையா பாடினாங்க. அதுலயும் வந்து ஒரு கண்ணதாசனுடைய பாடல வந்து ஒரு ஆளு அருமையா பாடினாரு. நான் இருவல்லவர்கள் படத்துல உள்ளதுன்னு நினைக்கிறேன். மலரோடு தனியாக
1: ஏனெங்கிலும்,
3: அதாவது கண்ணதாசனுடைய காதல் பாடல்கள்ல வந்து கணவன் மனைவிக்காக பாடின பாடல் எவ்வளவு இருந்தாலும் இந்த பாலும் பழமும் படத்துல நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். இந்த மலரோடு தனியாக நான் ஏனெங்கி நின்றேன், அது விளக்கத்தை பாத்தீங்களா சார்? அதாவது அவரு கீதநேசன் ஐயா கொஞ்சம் ஒரு 10 வருஷம் இல்ல 20 வருஷத்துக்கு முன்ன நீங்க உங்களை கொண்டு
1: போறேன்
3: திருவண்ணாமலை வந்து மேம்பாலத்துக்கு கீழே நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்க, ரோஜா பூவோட நின்றுட்டு இருக்கீங்க.
1: ஐயோ,
3: ரோஜா பூவோட நீங்க நின்றுட்டு இருக்கீங்க.
1: அந்த பாக்கியம் எல்லாம்
3: நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், என் நிலைமைக்கு துணையாக தனியாக நின்றேன். அது தனியாக நீங்க அங்க நின்றுட்டு நீங்க பாடும்போது அதுக்கு அடுத்தால அவங்க காணல, என்ன 1 மணி நேரம் ஆச்சு 2 மணி நேரம் ஆச்சு அடுத்தால எழுதுறாரு பாருங்க.

0: கூந்தலை பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவானே இதழ் மீது சுவை என்ன தந்தார், உன் வடிவானே இதழ் மீது சுவை என்ன தந்தார். பாடி நீங்க முடிச்சிட்டீங்க கேட்டனா அதுல அவங்க பாடுறாங்க பாருங்க, புல்வண்டொன்று மலர் என்று முகத்தோடு மோத. இந்த லைனை தான் நீங்க கவனிக்கணும். அதாவது அது விளக்கம் சொல்றாங்க பாத்தீங்களா, உன் வண்டொன்று மலர் என்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கை மீது மெதுவாக மோத, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன், இதை உன்னிடம் கூறேன். எழுத்து அதான் சார். அதாவது இது அதாவது சிலவங்க பாடலை கேட்பாங்க, அந்த வரிகளை உன்னிப்பா கவனிக்கணும். அதான் நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன், என் மகராணி உனை. அந்த ஆளுக்கு போட்டியாகவோ பொறாமைக்காகவோ பாடல, எனக்கு வந்து நான் கண்ணதாசனோட பாடலோடய கரைந்து போனவன், உறவுகள் பாடினது எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த பாடல் எனக்கு மனசை டக்குன்னு பத்திக்கிட்டு
1: அப்படியே பதி வச்சதுக்கு. அதாவது ஐயா இன்னொரு நிகழ்ச்சி நடத்தலாம் என்று நினைக்கிறேன்,
0: சொல்லுங்க.
1: ஒரு பாடல் பாடிவிட்டு அதற்கு ஆனால் அந்த பாடல் உள்ள அர்த்தங்கள் கூறுங்கள் நேர் சொந்தங்களேன்னா இன்னும் சுவாரஸ்யமாக போகும் என்று நினைக்கிறேன் ஐயா.
0: கண்டிப்பா சார், அதாவது கண்டிப்பா சார். அதாவது அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த நான் பேச நினைப்பது அந்த பாடும் போல அந்த பாட்டை நிகழ்ச்சி முடிஞ்சு உன்னிப்பா நீங்க கேளுங்க.
1: நிச்சயம் கேட்டிருக்கிறேன் ஐயா.
0: அதாவது அவ்வளவு தெளிவா எழுதியிருப்பாரு சார். அதாவது பாவை உன் முகம் பார்த்து பசியாற வேண்டும்.
1: ஆமா,
0: அந்த அளவுக்கு அந்த ஒவ்வொரு வரிகளும் உறவுகள் வந்து நான் என்ன எனக்கு ரசனை அதுதான். நான் வந்து இப்ப எல்லா பாடலுமே வந்து அந்த வரிகளை உன்னிப்பா கவனிப்பேன். அந்த அதுலயும் கண்ணதாசனுடைய பாடல்னா அதுக்கு அவ்வளவு தெளிவா நான் கேட்கக்கூடியவன். நம்முடைய உறவுகளுக்கு அது தெரியும். ஆனா அடுத்த உறவுக்கு நம்ம இடைஞ்சல் வேண்டாம் சார், இன்னொரு நாள் தெளிவா பாடுவோம். நன்றி சார்.
1: அதுதான் இதற்குன்னு ஒரு
0: பாடலை தெளிவா பாடின அந்த உறவுக்கு நன்றி.
1: இந்த இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை வைத்து விடுவோம் ஐயா. இது நீங்கள் கூறியது போல் ஒரு பாடலை பாடி அதற்கான விளக்கத்தை கூறி கருத்துக்களையும் கூறுங்கள் நேர் சொந்தங்களே என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சியை செய்வோம் ஐயா. நிச்சயமாக நீங்கள் ஐயா, நீங்கள் பழைய பாடல்களை கேட்டு பழைய படங்களை பார்த்து இவ்வளவு கருத்துக்களை சொல்கிறீர்கள். இப்பொழுது வந்து ஒரு நகைச்சுவைக்காக ஒருவர் ஒன்று சொன்னார், பழைய படத்தில் கதை இருந்தது, கதை காட்டினால்தான் ஓடுகிறது. இப்பொழுதெல்லாம்
0: அது உண்மைதான், கதை அம்சத்துக்கு ஏத்தாப்புல அண்ணன் என் பாடல்களை எழுதினாங்க.
1: ஆமா ஐயா,
0: அந்த வந்து இங்க வந்து எல்லா படத்தையும் அதுலயும் கண்ணதாசனுடைய பாடல்கள் வந்து அவரு கடந்து வந்த பாதை நடந்து வந்த பாதை தான் பாடலா வடித்து வடித்தாரு. எல்லா படத்திலையும் பாத்தீங்கன்னா இவன் அதாவது பாகா பிரிவினையில வந்து அவரு பாடல் எழுதிக்கிட்டு வாராரு, தாளையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போட வந்த பொன்னம்மா மனைவி, பொன்னம்மா பேரு, மூணு மனைவியில வந்து ரெண்டாம் மனைவி பொன்னம்மா தானே சார், பொன்னம்மா. அப்ப பையன் ஓடி வர்றான், சின்ன பையன் ஓடி வர்றான், அப்பா அம்மாவுக்காக பாட்டு எழுதுனே எனக்கு பாட்டு கிடையாதான்னு அடுத்த லைன் சொல்றாரு பாருங்க, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், உனக்கும் எழுதியிருக்கேங்கிறாரு. அதனால அவர்களுடைய அந்த படங்களுடைய அந்த பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு செல்ல தெளிவா இருக்கின்ற. அவர் இன்னும் வந்து 20 வருஷம் கூட இருந்திருக்கணும் என்னை பொறுத்தவரை. சரி, இறைவன் அவரு வெளிநாடு போய் அவரு ஒரு மரணம் அவருக்கு வரணும்னு இருந்தது, பரவாயில்லை. அதனால நான் என்ன சார், இன்னைக்கு நம்ம அவரை பற்றி பேசுறோம் பூஜிக்கிறோம்னா அது பெரிய ஒரு பாக்கியம். அவரு நம்ம வந்து தமிழ்நாட்டுல இந்த ஆட்கள் எல்லாம் பிறந்த நாட்டுல நம்மவும் பிறந்திருக்கிறோம்ங்கிறது நம்ம ஒரு பெரிய சந்தோஷப்படணும்.
1: நிச்சயமாக நிச்சயமாக ஐயா.
0: நன்றி சார்.
1: நன்றி நன்றி. குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை பாடி அதற்கான விளக்கங்கள், ஒரு பாடல் அல்ல, நான் மலரோடு தனியாக ஏன் நின்று நின்றேன் அந்த பாடலுக்கும், மற்றும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று அழகான ஒரு பாடல். அந்த பாடலையும் ஒரு நாள் அழகாக பாடுவார் என்று நினைக்கிறேன் முழுமையாக. அதுவும் அந்த பாடலும் சிறப்பாக அவருக்கு விளக்கத்தையும் தந்தார் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். சபரி வடலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270331314 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நிகழ்ச்சியிலேயே நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம், நான் திருநீண்டவூர் ரேவதி.
1: வணக்கம் அம்மா, வணக்கம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நலமாக இருக்கிறேன்.
1: மகிழ்ச்சி.
2: கண்ணதாசன் பாடலுக்கு சொன்ன விளக்கங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்து, நீங்க சொல்ற மாதிரி ஒரு இதற்குன்னு ஒரு நிகழ்ச்சி போட்டு அழகா கேட்கலாம்.
1: ஆமா, ஒரு பாடலை பாடி அதற்கான ஒரு அந்த பாட அந்த பாட்டில் உள்ள கருத்துக்கள், அதாவது பாடல் மட்டுமே அல்லாமல் அந்த பாடலை உள்வாங்கி ஒரு கருத்து பதிவிட்டால் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அது என்று நினைக்கிறேன், பார்ப்போம்.
2: ஒரு புத்தகம் படிக்க நேரமாகும். இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும் போது கேட்கும் போது நம்மளுக்கு சுலபமாகவே பதிந்து விடும்.
1: நிச்சயமாக, நிச்சயமாக, அதுதான் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்லியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா அந்த குறள்?
2: இருங்க வரேன். ஆமா, ஏதோ எனக்கு இப்போ அது ஞாபகத்துல இல்ல, ஆனா அதே மாதிரி பொருள் தர முடியாதா?
1: எல்லா செல்வத்துக்கும் சிறந்த ஒரு இதுவா இருக்கும். ஆமாம், அதனால் கேட்டு மகிழ்வோம். நீங்கள் பாடி மகிழுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம்.
2: கண்ணதாசன் அவர்களோட பாடல் தான் பெண் என்றால் பெண் அப்படின்ற பழைய படத்தில் இருந்து வர பாடல்.
1: இது இது கூட தத்துவமாக இருக்கிறது. இந்த ஒரு வரியே போதும் போல இருக்குது. பெண் என்றால் பெண், ஆண் என்றால்
2: ஆண் என்றால் ஆண், பெண் என்றால் பெண்.
1: ஆஹா, இது போன்ற ஒரு தத்துவத்தை உலகில் யாராலுமே சொல்ல முடியாது. சிறப்பாக சொல்லி
2: வரவேற்கிறீங்க. தெரியாத களிமண்ணா நீங்க அறிவாளியாக்குறீங்க.
1: அதாவது ஈரமண், அதாவது களிமண்ணாக இருந்தால் காய்ந்த மண்ணாக இருக்கக்கூடாது, ஈரமண்ணாக இருக்க வேண்டும், அப்போதுதான் பிடிக்க முடியும். ஆனால் என்னை யாராலையும் பிடிக்க முடியாது. இல்ல இல்ல, அவ்வளவு இருப்பேன் என்று சொல்கிறேன். பாடுங்கள் உங்கள் பாடலை.

உருவம் விளையாட உமுதலிலே நாயகனின் உருவம்.

0: ஆதாரம் வேண்டி அடைந்தேன் ஐயா உன் காலடியிலே.
1: அருமையாக பாடினீர்கள். இந்த பாடலை தேடி தேடி பிடித்தீர்கள் என்று நினைக்கிறேன். என்ன படம்
0: இது? பெண் என்றால் பெண்.
1: ஆமாம், பெண் என்றால் பெண் என்று ஏற்கனவே சொன்னீர்கள். நானும் தேடி தேடி காத்திருந்தேன் தெய்வம் என்னை பார்க்கும் என்று, அதனால் பார்க்கவில்லை. இன்று நானே போய் சென்று தெய்வத்தை பார்த்து விட்டு வந்துவிட்டேன். ஆமாம், இன்று எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வந்தோம். ஆமாம்,
0: குலதெய்வம் எந்த ஊர்ல எந்த கோயில்?
1: இங்க தேசூர், ஆதிகேசவ பெருமாள். ஆமாம், ஆதிகேசவ பெருமாள், அவரை போய் சென்று கண்டு வந்தோம். மகிழ்ச்சி. நீங்கள் பாடியதும் அழகான ஒரு பாடல். நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி. வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் சபரி வானொலிக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. சென்னை திருநின்ற ஊர் என்ற பகுதியிலிருந்து ரேவதி அம்மா அவர்கள் அழகான ஒரு அட்டகாசமான பாடல், பெண் என்றால் பெண் என்ற திரைப்படத்திலிருந்து, தேடி தேடி பார்த்திருந்தேன் தெய்வம் உன்னை காணவில்லை, பார்க்கவில்லை, என்னை பார்க்கவில்லை என்று அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270334 11 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள்.

0: பாட்டோடு நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சிக்கு நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கும் ஒரு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் அவர்களே, நான் மும்பை மகாராஷ்டிராவிலிருந்து அழைக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு நிகழ்ச்சி அடைந்துள்ளேன்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம். மகாராஷ்டிராவிலிருந்து
1: மும்பை நடராஜன் நிகழ்ச்சியில் அடைந்துள்ளேன்.
0: ஆமாம் ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாருங்கள். நன்றி நன்றி, நெஞ்சார்ந்த நன்றிகள். எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக உற்சாகமாக இருக்கிறோம் ஐயா. உங்கள் வருகை மேலும் உற்சாகம் அடைகிறது, மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. நன்றி, பாடுங்கள் ஐயா உங்கள் பாடல்.
1: என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன், இறைவன் என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன், அதில் அறிஞனும் ஊடனும் உண்டு, ஆனால் தொடக்கமும் முடிவும் ஒன்று. இறைவன் என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன், கடவுள்

வேண்டும் என்று முடிப்பதுண்டு. இறைவன் என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன் கண்களில் தொடங்கி கண்களில் முடித்தான். பெண்ணிடம் பிறந்ததை பெண்ணிடம் கொடுத்தான். கண்களில் தொடங்கி கண்களில் முடித்தான். பெண்ணிடம் பிறந்ததை பெண்ணிடம் கொடுத்தான். மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கே அளித்தான். மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கே அளித்தான். வானத்தில் இருந்தே கவிதை முடித்தான். இறைவன் என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன் கருவில் இருந்தே கவிஞனின் பிறப்பு.

0: உண்டு, ஆனால் தொடக்கமும் முடிவும் ஒன்று. இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். நன்றியா?
1: நன்றி நன்றி ஐயா, உங்களுக்கு தான் நன்றி. அட்டகாசமாக பாடினீர்கள் ஐயா, அழகான ஒரு மென்மையான ஒரு பாடல். நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, மற்ற மகிழ்ச்சி. மும்பை நடராஜன் ஐயா அவர்கள், இறைவன் என்றொரு கவிஞன் என்று அட்டகாசமான ஒரு பாடல், ரம்யமாக இருந்தது கேட்பதற்கு. அவர்களுக்கு இதயம் கடிந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சபரி வனொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது.

0: சபரி ஒன்று வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.

0: சரத்குமா.
1: இல்லை, நான் அமைதியாக இருக்கவே மௌனராகுமா என்று நினைத்து விட்டேன்.
2: நல்லா உங்களுக்கு நெஞ்சமெல்லாம் நீயே படத்துல இருந்து

0: நன்றி
1: நன்றி நன்றி உங்களுக்குத்தான் நன்றி. அழகாக பாடினீர்கள், அருமையான ஒரு பாடலை. அட்டகாசம், நெஞ்சார்ந்த நன்றிகள்.
0: நன்றி நன்றி.
1: தென்காசி மாவட்டம் சோலச்சேரி, விஜய் அரசுகுமார் அவர்கள் தற்போது அமெரிக்காவிலிருந்து அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு இதயம் கழிந்த நன்றிகள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் இரவு 8:23. நேர் சொந்தங்கள், உங்கள் குரலில் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள் நேர் சொந்தங்களே.

0: பாட்டோன்னு நான் பாடட்டுமா என்று ஒரு நேர் சொந்தம் வரி விரிந்துள்ளது. அவர்களை வருக வருக என வரவேற்போம். வணக்கம், வாருங்கள்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.

மீண்டும் தேன்மொழி முருகன், வணக்கம், வாருங்கள், பாடுங்கள் உங்கள் பாடலை. உயிரிலே மலர்ந்தது, உயிரிலே கலந்தது, எங்கே ஓடிவிட்டது? ஓடிவிட்டதா? கொஞ்ச நேரம் கழித்து வாருங்கள். பாடல் எடுத்து பாடல் எடுத்துக்கொண்டு வருகிறீர்களா? எடுத்து விட்டீர்கள் மகிழ்ச்சி. பாடுங்கள்.

0: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதை நாளையும். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதை நாளையும். தழுவிடுங்கினங்களின் மானினம், தமிழும் அவளும் போரினம். அவள் உள்ளவரச நாடகம், ஆனந்த கவிதை நாளையும். மரகத மலர்விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிலே. மரகத மலர்விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிலே. நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம், நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம். என் நெஞ்சில் தந்தே ஓவிடம், அவள் ஒருவரது நாடகம், ஆனந்த கவிதை நாளையும். குறுநதி கோலத்தின் தாமரை, கோடை காலத்து வான்மழை. குறுநதி கோலத்தின் தாமரை, கோடை காலத்து வான்மழை. கார்த்திகை திங்களின் தீபங்கள், கார்த்திகை திங்களின் தீபங்கள். கண்ணில் தோன்றும் கோலங்கள், அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதை நாளையும். அறுப்புவை நிரம்பிய பால் குடம், ஆடும் நடையே நாட்டியம். அறுப்புவை நிரம்பிய பால் குடம், ஆடும் நடையே நாட்டியம். ஊடல் அவளது வாடிக்கே, ஊடல் அவளது வாடிக்கே. என்னை தந்தேன் காணிக்கையா, அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதை நாளையும். தழுவிடுங்கினங்கள் மாறினம், தமிழும் அவளும் ஓரினம். அவள் ஒரு நவரச நாடகம்.
1: சிறப்பு சிறப்பு, அருமையாக இருந்தது கேட்பதற்கு. நெஞ்சார்ந்த நன்றிகள், மகிழ்ச்சி.
0: அறிவுக்கு வேலையுடன் பாட்டேன்.
1: ஓ, என்னை திட்டுவதற்கு, என்னை திட்டுவதற்காக வந்தீர்கள், ஆனால் இறைவன் இருக்கிறான். அப்படித்தானே, அப்படித்தானே?
0: ஏதோ இறைவன் இருக்கிறான், என்ன பண்ண.
1: அதுதான், என்னை திட்டுவதற்காக வந்தீர்கள். தென்காசி மாவட்டம் சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு பாடலை பாடிச்சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வணலி வழங்கும் நிகழ்ச்சியில் ஒரு நேய சொந்தம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, வாருங்கள். உங்கள் விருப்பம் தான், நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம் எவ்வளவு நேரம் ஆனாலும்.
2: தலைவர் படத்திலிருந்து பாடுறேன். என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா, என்னை தெரியுமா நான் இருக்கு பழகி கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா அகரசிகன், அகரசிகன் நல்ல ரசிகன், நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை தெரிந்து மனதில் கொடுத்து அன்பில் வாழ்பவன். ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம், வாழ்வை சோலை ஆக்கலாம். இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள, அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம். இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறக்கலாம், இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறக்கலாம். என்ன தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்ன தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்ன தெரியுமா, ஒரு சிலையை கண்டேனே அது சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. வானிலே ஒரு நிலா, நேரிலே இரு நிலா, காதல் அமுதை பொழியலாம். அவள் அருகில் வந்து பழக, நான் மெழுகு போல உருக, பிரிய பிரிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே. என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, நல்ல கவிஞன் என்றும் தெரியாத. வணக்கம் ஐயா.
1: ஐயா நன்றாக தெரியும், நீங்க கவிஞர் என்று எங்களுக்கு தெரியும் ஐயா.
2: அதுதான்,
1: நீங்கள் பாடினாலும் பாடாவிட்டாலும் நீங்கள் கவிஞர் என்று எங்களுக்கு தெரியும் ஐயா.
2: ஆமா, 1985ல திரைப்பட பாடல் போட்டி, ஒரு 6 போட்டிய பங்கு பெற்று ஒரு 4 பரிசு வாங்கினேன், 1000 ரூபாய்.
1: இல்லையென்றால் எங்கள் வானொலியில் வந்து பாடவே முடியாது, எங்கள் வானொலியில் இருந்து பாடியிருக்கவே முடியாது. நீங்கள் உங்கள் ஊருக்கு வந்துட்டு சென்னையிலே தங்கி இருந்தால் நீங்கள் இந்நேரம் பெரிய கவிஞர்.
2: முதல் பாட்டுக்கு 250 ரூபா, ரெண்டாவது பாட்டுக்கு 500 ரூபா,
1: அவ்வளவுதான்.
2: அப்ப பஸ்ஸுக்கு 30 ரூபா பீஸ், 30 ரூபா சார்ஜ் பஸ்ஸுக்கு, 30 ரூபா கொடுத்து போய் பாத்து. ஆனா பயமா இருக்கு மெட்ராஸ், அப்பதான் பழைய மெட்ராஸ், இந்த பாலங்கள் எல்லாம் கிடையாது. இப்ப போக வேண்டியது வரைக்கும் நான் போ, அதுக்கப்புறம் நான் போனதே இல்லை சார். போகணும்னு ஆசையா இருக்கு, ஆனா பயமா இருக்கு.
1: போய் வாருங்கள் ஐயா, ஒன்றும் பயப்படுத்தவில்லை.
2: நன்றி நன்றி நன்றி, அது பாட்டுக்கு போட்டு கேட்டு பாருங்க.
1: நிச்சயமாக ஐயா, அழகான பாடல். நாங்கள் நாங்கள் ஒளிபரப்பி இருக்கிறோம் ஐயா, 2 பாடல் 3 பாடல் ஒளிபரப்பிடும். சரவணன் ஒரு முருகர் பாடல்
2: ஒன்று.
1: ஆமாம், சரணம் சரவணனே ஒன்று. ஆமாம்,
2: ரொம்ப அந்த பாட்டு ஓப்பனிங் தாங்க
1: பாட்டு
2: தான் நல்ல நல்ல புதுப்படம். நான் தான் பயன்படுத்திக்கிறேன்.
1: நாங்கள் கேட்டு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா,
2: நன்றி சொல்றேன்.
1: நன்றி ஐயா,
2: நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
1: என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா என்று அவர் அழகான ஒரு பாடலை பாடி சென்றார்கள். நான் பாடுவதென்றால் நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் என்று பாட வேண்டியதுதான் என்று நினைக்கிறேன். இருக்கட்டும். தஞ்சை பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதிபாண்டியன் ஐயா சபரிமலை பாட முடியவில்லை, இருந்தாலும் கண்மணி கண்மணியே பேசு என்ற பாட

எத்தனை பேர் திட்டி இருக்கிறீர்களோ தெரியாது, பரவாயில்லை, ஏற்றுக்கொள்கிறேன். சபரி வனொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி பாடி சென்ற அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கும் வேளையில், இன்று இரவு 9 மணி அளவில் இரவு ராகம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நேர் சொந்தங்கள் உங்கள் பாடலை பதிவிட்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பளிப்ப அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன்.

பாடல்களை பதிவிட்டு உற்சாகப்படுத்துங்கள் நேர்சொந்தங்களே. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடலை பாடிச் சென்ற அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவிபுரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

சபரி வானொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இரவு 9:04. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. இரவு ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேர் சொந்தங்கள், உங்கள் விருப்ப பாடலை பகிரியின் பக்கத்தில் குழுவில் பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, குழுவில் அல்லாத அன்பு சொந்தங்கள் 8 2 7 0 3 3 0 4 9 1 என்ற எண்ணின் தனிப்பக்கத்தில் உங்கள் பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு நேரின் விருப்பத்தில் முதல் பாடலாக தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்ற திரைப்படத்திலிருந்து சின்னஞ்சிறு வயது முதல் என்ற இந்த பாடலை சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களின் விருப்பத்திற்காக நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக இதோ

ஒலித்து சென்ற அந்த ஆரம்ப பாடல் சின்னஞ்சிறு வயது முதல் தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேயர் சொந்தம், சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களின் விருப்பத்தில் தான் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். பழமையான பாடல்கள் என்றும் இனிமை. கேட்ட ரசித்த உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சேலம் மேச்சேரி அறிவழகன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். வணக்கம் ஐயா, வாருங்கள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் அருமையான பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அறிவழகன் ஐயா அவர்கள் இதுவரை கேட்காத பாடல் மிகவும் அருமை என்றும் பாராட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் வீரகேரளம் திருவட்டம் சொலைச்சேரி தென்மொழி முருகன் அவர்கள் இரவு ராகம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தியுள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் நெஞ்சில் நின்ற ராகங்களில் இந்த பாடலும் ஒன்று. ஐயோ அப்படியா சொல்லிவிட்டீர்கள்? இருக்கும் இருக்கும். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பமாயிற்றே, சின்னஞ்சிறு வயது முதல் என்று வந்ததல்லவா, அப்படி தான் இருக்கும். குஷ்பு அவர்கள் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சென்னை பாரதி தனபால் அவர்கள் சின்னஞ்சிறு வயதில் இப்படித்தான் இருந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன், குஷ்பையைப் போல். ஆனால் இப்பொழுது இருக்கும் குஷ்பையைப் போல் தயவுசெய்து யாரும் இருந்து விடாதீர்கள் என்பதை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் ஆமாம் பாரதி, அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள். சகோதரி அகிலா ஸ்ரீதர் கேட்டுவிட்டார்களா பாடலை? ஆஹா, கேட்டுவிட்டார்கள். இன்று மழை வரப்போகிறது, சென்னைக்கல்ல தமிழ்நாட்டிற்கே மழை வரும் என்று நினைக்கிறேன். அருமையான பாடல் பதிவு விருப்ப பாடலை பதிவு விருப்ப பாடலை ஒலிபரப்ப சகோதரருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். பாடலை கேட்டுவிட்டு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் இருக்குங்க ஐயா, இருக்கீங்க, இருக்கிறேன், இருக்கு ஐயா, உண்மையைத்தான் சொல்கிறேன் ஐயா. நீங்கள் இப்பொழுது இருக்கும் குஷ்புவை பாருங்களேன், பயந்து விடுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சைதாப்பேட்டை ரமேஷ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். இளையராஜா போஸ்டரை போட்டுவிட்டு பழைய பாடல் ஒலிக்கிறது ஐயா என்று, அது ஒரு பொதுவாக குத்து மதிப்பாக போட்டது ஐயா, நீங்கள் அதை வைத்து எதுவும் கடைக்கிட தேவையில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை பாரதி தனபால் அவர்கள் இப்போதுதான் தெரியுமா அறிவழகன் ஐயா அவர்களே என்று ஒரு புன்னகையுடன் சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். மகிழ்ச்சி. பாடலை கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காகவும் மற்றும் ராஜேஸ்வரி அவர்கள் விருப்பத்திற்காகவும் காஷ்மீர் என்ற திரைப்படத்திலிருந்து நேற்று வரை தனிமையிலே என்ற இந்த பாடல் கார்த்திக் மற்றும் சித்ரா இவர்களின் குரலில் இணைந்த குரலில் அழகான ஒரு பாடல். நேற்று வரை தனிமையில் இருந்தவர் இன்று குடும்பமாகிவிட்டார் சந்திரமோகன் ஐயா அவர்கள். அவருக்காக இந்த பாடல்

இனிமையான இதமான பாடல் ஒளி சென்றது இரவு ராகம் நிகழ்ச்சியில் ஒளித்த பாடல் காஷ்மீர் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் கோவை கணபதி சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி அவர்கள் விருப்பத்திற்காக பாடல் ஒளி சென்றது. இனிமையான இதமான பாடல் ஐயா, உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அருமை பாடல் சிறப்பு. சேலம் மேச்சேரி அறிவழகன் ஐயா அவர்கள், ஆம் ஒரு தகவல். ஹலோ மைக் டெக்ஸ்டிங் 1 2 3 1 2 3. விஜய் அக்கா எங்கிருந்தாலும் சபரி வானொலிக்கு வரவும். இங்கு உங்களை காணாமல் சபரி வானொலி சொந்தங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஆகையால் உடனே வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை காணாமல் நெஞ்சங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. விஜய் அக்கா எங்கிருந்தாலும் சபரி வானொலிக்கு வரவும் என்று அறிவழகன் ஐயா அவர்கள். காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பில் இது வந்துவிட்டது. சென்னை பாரதி தனபால் அவர்கள், தூரமாக இருக்காங்க கேட்காது, காது கேட்காது. சத்தமாக சொல்லுங்கள் ஐயா, காது கேட்காதாம். அறிவழகன் ஐயா அவர்கள், நேற்று வரை தனிமையிலே. அறிவழகன் ஐயா அவர்கள், நேற்று வரை தனிமையிலே இரவு நேரத்தில் மனதிற்கு இதம் தரும் பாடல் நிச்சயமாக ஐயா.

என்று அறிவேகன் ஐயாரிலும் மங்கை அவர்களும் இணைந்து ஜோடியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை ஆகா அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. சென்னை பாரதி தனபாடல்கள் என் பதிவை பார்த்து ஓடி ஓடி வாருங்க என்பதற்கு ஏனோ இந்த பார்வை, என்ன பார்வை இந்த பார்வை, பாட்டு சூப்பர் என்றும் கைத்தட்டியும் பாராட்டினார்கள். சென்னை பாரதி தனபாடல் அவர்கள் நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் நான் தானே சோகப்பாடலாகி கேட்டுவிட்டேன், நான் தானே சோகப்பாடலாக கேட்டுவிட்டேன், அதெல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாம் கலந்தது தான் பாடல். சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள், அவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். வரவேற்று நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு பாடலை, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சைதாப்பேட்டை இந்துமதி மணிக்கு ரமேஷ், அன்பு மனைவி இந்துமதி, செல்லமகள்கள் சாதனாஷ்டி கார்த்திகாஷ்டி இவர்கள் விருப்பத்திற்காக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சைதாப்பேட்டை ரமேஷ் ஐயா அவர்களுக்காகவும், அவர்களுடைய அன்பு மனைவி இந்துமதி, செல்ல மகள்கள் சாதனாஷ்டி கார்த்திகாஷ்டி இவர்கள் விருப்பத்திற்காக நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து உன்னைத்தானே.

உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானி என்று அழகான ஒரு பாடல் இந்த வேளையில் ஒலிச்சென்றது. நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் விரும்பிய நேர் சொந்தம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சைதாப்பேட்டை ரமேஷ் அவருடைய அன்பு மனைவி இந்துமதி செல்ல மகள்கள் சாதனாஷ்டி கார்த்திகாஷ்டி அவர்களின் விருப்பத்திற்காக பாடல் கேட்டு மனைவி மகிழ்ந்தார். ரமேஷ் ஐயா அவர்கள் நான் விரும்பிய பாடலை தந்ததற்கு நன்றி, கோடான கோடி நன்றி ஐயா என்று நன்றியும் தெரிவித்துள்ளார். நெஞ்சாந்த நன்றிகள் ஐயா. அழகான ஒரு பாடல் இந்த வேளையில் கேட்டு மகிழ்ந்தோம். சேலம் மேச்சேரி அறிவழகன் ஐயா அவர்கள், சேலம் மேச்சேரி சீராமணியர் அறிவழகன் ஐயா அவர்கள், இயக்குனர் ஐயா அவர்கள் சிறப்பாக சொல்லிவிட்டார். சிறப்பு ஆம், இன்னும் சொல்லியும் வரவில்லை, ஏனோ தெரியவில்லையே. சோகப்பாடலாக இருந்தாலும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் அக்கா என்று தேன்மொழி முருகன் அவர்களின் விருப்ப பாடலுக்காக பதிவு. சென்னை பாரதி தனபால் அவர்கள் அருமையான பாடல் ஒலித்து சென்றது என்று பாராட்டினார்கள். அறிவழகன் ஐயா அவர்கள் ஒலித்த பாடல் சூப்பர் ஸ்டார் பாடல் சூப்பர் என்றும் பாராட்டினார். ஐயா கவிதையிலேயே பாராட்டுகிறார், சூப்பர் ஸ்டார் பாடல் சூப்பர் என்று பாராட்டினார். சென்னை பாரதிதாசன் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள், ஸ்டார் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள் மற்றும் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். பார்த்து விழாமல் இருந்து விடுங்கள், ஆடிக்கொண்டிருங்கள். தெரிகிறது, விழாமல் ஆடிக்கொண்டே இருங்கள் என்று கூறியவுடன் விழாமலே இருக்க முடியுமா என்று பாடல் வந்திருக்குமே, வரும் வரும். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள்

என்று பாடலின் வரிகளை சிறப்பாக தந்துள்ளார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அறிவகன் ஐயா அவர்கள் இப்படித்தான் ஆடிக்கொண்டே பாடலை ரசிக்கணும். ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆ பொதுமையா, தென்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் வழிச்சென்றது என்றும், சென்னை பாரதியனபல் அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் என்றும், தென்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்று கே ஜெயசு அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அருமை என்று நன்றி. நன்றி ஐயா, வணக்கம், வாருங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் பரசுராம் ஐயா இன்று தான் வந்திருக்கிறார். இரவு வணக்கம், வணக்கம், வணக்கம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பில்லூர் சதா கௌதமன் ஆசிரியர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என இணைத்து கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக இது வருகிறது. வணக்கம். சென்னையிலிருந்து பாரதி தனபால். பிரியா என்ற திரைப்படத்திலிருந்து அவர்கள் விருப்பத்திற்காக பாரதி தனபால் காவியா, ஓவியா மற்றும் குடும்ப உறவினர்கள் மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் ஒரு அருமையான பாடல். பாடல் வருவதற்கு முன்பு பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர் சொந்தங்களுக்கு ஒரு கேள்வி. கேள்விக்கு கேள்வி என்பதை விட இதற்கான சரியான விளக்கத்தை கொடுங்கள் நேர் சொந்தங்களே. அவர்கள் கேட்டுள்ள பாடலில்தான் அத்தியக்கு சுக்காவா, ஸ்லாலு வாத்து சிந்தாவா, சாயா பாண்டாங்கு திரிமு, சாயா பர்ஹரி ஹரிதொக்கா, பதசோரம் அதிம் பதமு. எனக்கு இதற்கு அர்த்தம் தெரியவில்லை நேர் சொந்தங்களே, தெரிந்தவர்கள் குறிப்பிடுங்கள் என்

இனிமையான ஒரு பாடல், இதமான பாடல், அழகான ஒரு பாடல் ஒலித்தென்றது இரவு ராகம் நிகழ்ச்சியில். பிரியா என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வளம் வந்தது. விரும்பிய நேர் சொந்தங்கள், சென்னை பாரதி தனபால், காவ்யா, ஓவியா மற்றும் சபரிவனின் சொந்தங்கள் அனைவருக்காகவும் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பிள்ளையார்பாளையம் பரசுராம் ஐயாவர்கள் தேன்மொழி அவர்களின் பதிவிற்கு நன்றி வணக்கம் என்று பாராட்டியுள்ளார்கள். வணக்கம் வணக்கம். அறிவழகன் ஐயாவர்கள், வாங்க அண்ணா நலமாக இருக்கீங்களா என்று பிள்ளையார்பாளையம் பரசுராம் அவர்களை ஒரு நலம் விசாரிக்கிறார். சென்னை பாரதி தனபால் அவர்கள், ரொம்ப நன்றி உறவே என்று பாடலை வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். பிள்ளையார்பாளையம் பரசுராம் ஐயாவர்கள், அருமையாக பண்ணுங்க ஐயா, அருமையாக பண்ணுங்க ஐயாவா, அருமையாக பண்ணுறீங்க ஐயா என்று இரண்டு விதமாக இருக்கிறது, எதை எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லையே. சென்னை பாரதி தனபால் அவர்கள் கைதட்டி பாராட்டினார்கள், அற்புதம் என்றும். பிள்ளையார்பாளையம் பரசுராம் ஐயாவர்கள், ஆஹா ஸ்டைல் என்ன ஸ்டைலு தான், பரசுராம் ஐயாவர்கள் ஸ்டைலாக வருகிறார்கள் கண்ணாடி அணிந்து கொண்டு. சென்னை பாரதி தனபால் அவர்கள், பாடல் அருமை அழக நன்றி, என் கணவரின் விருப்ப பாடல், ஆஹா சிறப்பு, இருக்கட்டும் பரவாயில்லை. பரசுராம் ஐயாவர்கள், பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி ஐயா, நன்றி, நெஞ்சாத நன்றிகள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவர்கள், அழகான பாடல் ஐயா, என்ன ஐயா குடையா இது, தெரியவில்லை எனக்கு குடைதான் என்று நினைக்கிறேன். சென்னை பாரதி தனபால் அவர்கள், இயக்குனர் ஐயா உங்களுக்கு ஒரு சல்யூட், நன்றி நன்றி நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள், என்னுயிர் நீ தானே உன்னுயிர் நான் தானே பாடல் அற்புதம் என்றும் பாராட்டினார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், ஐயா இந்த பாடலுக்கு விளக்கம், பாடலை தேர்வு செய்து கேட்டவர் தான் பதில் சொல்ல வேண்டும் கூறுவார்கள் என்று நினைக்கிறேன், தெரியும். கோவை கணபதி சந்திரமன் ஐயா அவர்கள், அவசந்திங் மச்சா புங்காராயா சாரால் ஹுப்ப சாமா சாயா என்று ஒரு சாயா இந்த வேளையில் குடித்துவிட்டு பாடலை தெம்பாக கேளுங்கள் என்று கணபதி ஐயா அவர்கள், கோவை கணபதி சந்திரமன் ஐயா அவர்கள் சாயா ஒன்று கொடுத்துள்ளார்கள், அனைவரும் எடுத்து சாப்பிடுங்கள். அறிவழகன் ஐயா அவர்கள், உங்கள் திறமை யாருக்கு வரும் என்று சந்திரமன் ஐயாவர்களுக்கு ஒரு பாராட்டு, நிச்சயமாக அவருடைய திறமை யாருக்கும் வராது. தேன்மொழி முருகன் அவர்கள், தமிழ் சொற்கள் என்னுயிர் நீதானே உன்னுயிர் நான் தானே, நீ யாரோ இங்கு நான் யாரோ என்று ஒன்று சேர்ந்தோமே, இனிமையான பாடலை தேர்வு செய்த பாரதி தனபால் அவர்களுக்கு நன்றி நன்றி, இப்படி சொல்லத்தான் தெரியும் பதில். ஆஹா இல்லை இல்லை, இதற்கு பதில் இருக்கிறது, ஆனால் இதோ கோவை கணபதி சந்திரமன் ஐயாவர்கள் தந்துவிட்டார்கள். ஐயா அத்திய

நாமோ என்று பாடலை தந்துவிட்டார் சிறப்பையா தேன்மொழி முருகன் அவர்கள். அப்படியா அப்படியா என்று தலையசைத்து கொண்டு என்னவோ போர் பார்வை இது. சென்னை பாரதியான பாடல் அவர்கள் பாடலில் கேட்பதற்கு அத்தி அக்கு சுக்காவா என்பது போல் ஒலிக்கும். தமிழ் அர்த்தம் என் இதயத்திற்கு உன்னை பிடித்திருக்கிறது, நான் எப்போதும் உன்னை நேசிக்கிறேன். பார்த்தீர்களா, அதுதான் பாடலுக்கான விளக்கம் தந்துவிட்டார்கள். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோயிலில் பழனிச்சாமி ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா ஒரு பாடல் கேட்கலாமா, எவ்வளோ நேரம் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தேன். ஐயய்யா கேட்கலாம் ஐயா, ஆனால் யார் யாருக்கு இடையே போட்டி அதையும் சொல்லுங்கள் ஐயா. உங்களுக்கு உயர்ந்த உள்ளம் ஐயா, சிறப்பு வாருங்கள். அறிவகன் ஐயா அவர்கள், அப்படியாண்ணா நான் கூட நீங்கள் மட்டன் சாப்பிட்டு விட்டு தூங்கிட்டீங்கன்னு இருந்தேன். ஒரு பதிவு அறிவகன் ஐயாவர்கள் சொல்வார்கள் பதில். பழனிசாமி ஐயாவர்கள், மட்டன் இல்லை, நுரையீரல் எடுத்து வந்து சாப்பிட்டு கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்தேன். ஆட்டம் முடிந்தது, இந்தியா வெற்றி. ஆஹா, வெற்றியே பெற்றுவிட்டது. சபரி வானொலி ஒரு பாடல் கேட்கலாம் என்று வந்தேன், வாருங்கள் ஐயா. அறிவகன் ஐயாவர்கள் சூப்பரண்ணா என்று, பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயாவர்கள் நெஞ்சாத நன்றிகள் என்றும், இந்தியா வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி, 39 ரன்கள் விராட் கோலி. ஆஹா நன்றி ஐயா நன்றி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பில்லூர் சதாகோபிந்தன் ஆசிரியர் அவர்கள் ஒலித்த பாடலுக்கு ஒரு கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் விளக்கம் தந்துள்ளார்கள். அத்தியக்கு சிந்தாவா என்றால் நினைத்து பார்க்க முடியாத சிந்தனை என்று பொருளாம். நினைத்து பார்க்க முடியாத ஒரு பொருள் என்று பாராட்டியுள்ளார்கள். அவருக்கு நெஞ்சாத நன்றிகள். ஆனால் அதைவிட சிறப்பான ஒரு பதிலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சைதாப்பேட்டை ரமேஷ் ஐயா அவர்கள் சரியானுடைய தந்துள்ளார்கள். அவர்களுக்கு தான் இந்த பரிசு. தெரியாது ஐயா, சத்தியமாக தெரியாது இந்த பாடலுக்கு அர்த்தம் என்று சரியான அர்த்தத்தை தெரிவித்தார். நிச்சயமாக அழகான ஒரு உடை தந்துவிட்டீர்கள் ஐயா, உங்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றிகள், வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வளம் வர இருப்பது சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாவின் விருப்பத்திற்காக இவன் வேற மாதிரி திரைப்படத்திலிருந்து என்னை மறந்தேன் பாடலை கேட்டு யார் யார் யாரையாரெல்லாம் மறக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை.

ஒலித்த அந்த பாடல் சேலம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. இவன் வேற மாதிரி என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பு ஐயா, பாடலும் வேற மாதிரி இருந்தது, சிறப்பாக அட்டகாசமாக இருந்தது, உங்களுக்கு நன்றி ஐயா. கோகிலா பழனிசாமி ஐயா அவர்கள், இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் விளையாடியதும் இந்தியா 300 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது, 295 ரன்கள் வெஸ்ட் இண்டீஸ், இன்னும் 5 ரன்கள் தான். விராட் கோலி 139 ரன்கள் எடுத்திருந்தார் என்ற ஒரு நற்செய்தியுடன் இணைந்திருக்கிறார் பழனிசாமி ஐயர்கள். சிறப்பு ஐயா, நன்றி, வரங்கள். அறிவழகன் மங்கையா அவர்கள், சுக்கா என்றாலே கோழி சுக்கா தான் நினைவுக்கு வருது, புரட்டாசி மாதமாக இருக்குது, என்ன பண்ண, ஒன்றும் பண்ணத்தவில்லையா, முடிந்தவுடன் சுக்கா வருவல் அனைத்தும் வரும். பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயாவர்கள் தலையசைத்து கொண்டு இருக்கட்டும் இருக்கட்டும் என்று பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார். சென்னை பாரதி ஜனபால் அவர்கள், சிறப்பு மிக சிறப்பு என்றும் சிறப்பான பாடல் அருமை என்றும் பாராட்டினார்கள், நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவர்கள் பாடலை கேட்டு எதையோ மறந்தேன், தெரியவில்லையே எதையதை என்று ஒலித்த பாடல் சிறப்பு பாடல் என்றும் பாராட்டினார்கள், நன்றி ஐயா. பரசுராமன் ஐயாவர்கள், அறிவழகன் தம்பி பாடல் நான் இதுவரை கேட்காத பாடல், வாழ்த்துக்கள் தம்பி என்று பாராட்டியுள்ளார், நன்றி. அறிவழகன் ஐயாவர்கள், நான் பதிவிட்ட பாடலை மறக்காமல் வழங்கியதற்கு நன்றிகள் ஐயா என்றும் நன்றி தெரிவித்துள்ளார், நன்றி ஐயா, மறக்க முடியுமா. சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், என்னை மறந்தேன் இனிமையான பாடல், சாதனா சர்க்கம் குரலில் பாடல் அருமை, பாடலை தேர்வு செய்த அறிவு மங்கை அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி தெரிவித்து மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள். கோவை கணபதி சந்திரமன் ஐயாவர்கள், கண் திறந்தும் பார்க்க மறந்தேன், கால் நடந்தும் பாதை மறந்தேன், வாய் திறந்தும் பேச மறந்தேன், நான் பண்பலையின் பாடல் மறந்தேன், ஐயோ, தினம் சண்டை போடும் தாயிடம் கெஞ்ச மறந்தேன், என் குட்டி தங்கை அவளிடம் கொஞ்ச மறந்தேன் என்று மறக்காமல் அனைத்தையும் பதிவிட்டுள்ளார் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவர்களுக்கு, நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சிறப்பு கோகிலா பழனிசாமி ஐயர்கள், வயிற்றுக்கு சாப்பிடுவதற்கு எந்த மாதமாக இருந்தால் என்ன அறிவழகன் தம்பி என்று ஒரு பதிவு இல்லை ஐயா, அதில் ஏதோ அறிவியல் இருக்கிறதாக சொல்கிறார்கள். எல்லா பதிவும் பாடலில் வரும் வரிகளையே பதிவு தந்து இருக்கிறார்கள், உள்ளா எழுதினீர்கள் என்றால் பார்த்தாலே படிச்சிடலாம் என்று ஒரு பதிவு. தேன்மொழி முருகன் அவர்கள், கண்டறியும் சந்திரமோகன் பாட மறந்தார், பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சியில் நிச்சயமாக பாடுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சபரிமலை வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பில்லூர் சதா கௌதமன் ஆசிரியர் ஐயா அவர்களுக்காகவும், சங்கீதா இனியவன் ஸ்ரீநிதி கனகா இவர்கள் விருப்பத்திற்காகவும் நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து சீர்குண்டு வா.

ஒளிச்சென்ற அந்த பாடல் நான் பாடும் பாடல் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மட்டம் பில்லூர் சதா கோதுமன் ஆசிரியர் ஐயா அவர்களுக்காகவும், சங்கீதா இனியவன் ஸ்ரீநிதி கனகா இவர்கள் விருப்பத்திற்காகவும் அந்த அட்டகாசமான பாடல் நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து ஒளிச்சென்றது. பகலின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் தேன்மொழி முருகனவர்கள் பண்பலையில் சந்திரமோகன் பாடம் மறந்தார் பாட்டு ஒன்று நான் பாடட்டு மனைச்சில் என்று மறந்தேன் மறந்தேன் என்று பாடம் மறந்தார் என்று ஒரு பதிவு சென்ற பாடலுக்கு. சென்னை பாரதி அன்பழகன் அவர்கள் ஒழித்த பாடல் சூப்பர் என்றும், அறிவழகன் ஐயாவர்கள் பண்பலையில் பாடல் கேட்க மறக்கவே கூடாது பண்பலையில் பாடல் கேட்க மறக்கவே கூடாது என்று ஒரு பதிவு சிறப்பையா. கோகிலா பழனிசாமி ஐயாவர்கள் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா பெண் பிள்ளைக்கு வீட்டில் ஏதேனும் விசேஷம் வைத்திருக்கிறீர்களா சீர்கொண்டு வருவதற்கு சிறப்பான பாடல் சீர்கொண்டு வரும் பாடல் ஐயா என்னுடைய பாடல் அல்ல ஐயா இது நன்னிலம் மாவட்டம் பில்லூர் சதா கௌதமன் ஆசிரியர் ஐயா அவர்கள்தான் பெண் பிள்ளைக்கு சீர்கொண்டு வர சொல்லி இருக்கிறார் என்று நினைக்கிறேன் அவரை கேட்டு பார்ப்போம். சென்னை பாரதியனபல் அவர்கள் பாடல் சூப்பர் என்று கை கொடுத்து பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் பாடணும் அறிவு நிச்சயமாக பாடுவார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும் மனதை தொட்ட பாடல் என்றும் சூப்பர் என்று பாராட்டினார்கள். சென்னை பாரதியனபல் அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்றும் தேர்வு செய்த உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றிகளும் தெரிவித்துள்ளார்கள் சூப்பர் என்றும். அறிவகன் ஐயாவர்கள் அடுத்த முறை பாடுகிறேன் அக்கா என்று அழகாக நிச்சயமாக இதையே தான் நாங்கள் எப்பொழுதும் வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேச மாட்டோம் என்றுமே ஒரே சொல்தான் இதையேத்தான் 2 மாதத்துக்கு முன்பு என்னிடம் சொன்னார் நிச்சயமாக நாளை பாடுகிறேன் என்று. அதனால் ஆமாம் வார்த்தைகளை நாங்கள் மாற்றி பேசவே மாட்டோம் என்பதை அறிவகன் ஐயாவர்கள் தெளிவாக சொல்கிறார். பழனிச்சாமி ஐயாவர்கள் மேகம் மழை தந்தால் மேகத்திற்கு நான் சீர் தருவேன் மேகம் மழை தந்தால் மேகத்திற்கு நான் சீர் தருவேன் வெயில் குறைந்து வந்தால் சூரியனுக்கும் நான் சீர் தருவேன் நான் கேட்கும் பாடல் சபரி வானொலி தந்தால் நான் கேட்கும் பாடல் சபரி வானொலி தந்தால் பாடல் தந்ததற்கு நன்றி என்று சீராக அதை தருவேன். ஆஹா, இதற்கு மேல் என்ன சீர் தர வேண்டும்? ஒன்றும் வேண்டாம் ஐயா. சபரி வானொலி நேயர்களுக்கு சீராக பாடல் தருகிறது. ஆஹா, சீராக பாடல் தருகிறது. சீராக பாடல் தருகிறது, அதுவே மனம் நிறைவாகவும் உள்ளது. கோகிலா பழனிச்சாமி ஐயாவர்கள் அடுக்கு தொடரில் அட்டகாசமான ஒரு கவிதையுடன் இணைந்திருக்கிறார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சென்னை பாரதியன்பால் அவர்கள் பாடல் மிகவும் அருமை மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டினார்கள். பழனிச்சாமி ஐயாவர்கள் நான் ஒன்று சொல்வேன் யாரும் கவித்து கொள்ளக்கூடாது எழுத்து மூலமாக பதிவு செய்தால் நல்ல பதிவாக இருந்தால் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் ஸ்டிக்கரில் என்ன பலன் உண்டு கொஞ்சம் தெரிந்தால் சொல்லுங்கள் என்று பதிவிட்டுள்ளார். நிச்சயமாக ஐயா, இது வந்து எழுத்து வடிவம் என்பது வீட்டின் சாப்பாடு, ஸ்டிக்கர் என்பது ஃபாஸ்ட் ஃபுட் என்பார்கள் அது. ஆமாம், ஹோட்டல் சாப்பாடு போலது. பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கும் ஆனால் ஆபத்து. நீங்கள் கொடுப்பது எழுத்து வடிவம் வீட்டு சாப்பாடு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் வீட்டு சாப்பாடும் இருக்க வேண்டும் ஹோட்டல் சாப்பாடும் இருக்க வேண்டும் என்று கலந்தாற்போல் வருகிறது. இருக்கட்டும் ஐயா. அறிவகன் ஐயாவர்கள் வெண்மேகம் கொண்டு சீர்வா, வெண்மேகமே சீர் கொண்டு வா நம் சபரிமலை சுமந்து வருகிறது என்று அருமையான ஒரு பதிவு. தென்மொழி முருகன் அவர்கள் இதுவும் ஒரு சின்ன சந்தோஷம்தான் ஐயா. அதே தான். பழனிச்சாமி ஐயாவர்கள் நான் கேட்ட கேள்விக்கு அறிவகன் தம்பி பதில் சொல்லுவார் கரெக்டாக சொல்லுவார். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயர்கள் அழகான பாடல் என்றும், சென்னை பாரதியனபல் அவர்கள் பாட்டுத்தானே பாடலாமே நிச்சயமாக பாடுவார்கள். பிள்ளையார் பாளையம் பரசுராமன் ஐயர்கள் சீர்கொண்டுவா வெண்மேகமே அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள். அறிவகன் ஐயாவர்கள் நமக்கு எழுதி பதிவு தருவதில் மகிழ்ச்சி. ஆமாம், மற்றவருக்கு ஸ்டிக்கர் பதிவு தருவதில் மகிழ்ச்சி. ஆமாம், இருவருக்கும் மகிழ்ச்சி தரும் விஷயம் எதுவாக இருந்தால் என்ன அண்ணா என்று பொதுவான ஒரு கருத்தை சிறப்பாக தந்துள்ளார். நாட்டாமையுடன் இருக்கிறார் அல்லவா, அவருக்கும் கொஞ்சம் இருக்கிறது அறிவு. இல்லை, அறிவு ஒரு பாடல் பாடியிருக்கிறார் சூப்பராக என்று தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவிட்டுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி. சென்னை பாரதியனபல் அவர்கள் சிறப்பு என்று அறிவகன் ஐயாவர்கள் பதிவிற்கும் நன்றி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மட்டம் பில்லு சதா கௌதமன் ஆசிரியர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. எங்கள் விருப்ப பாடலை வழங்கிய அன்பின் சகோதரருக்கும் கேட்டு ரசித்த நமது அன்பு உறவுகளுக்கும் மிக்க நன்றி என்று திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதா கௌதமன் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து நன்றி தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக
தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூர் வட்டம் சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக ஆனந்த ராகம் இரவு ராகத்தில்

சென்ற பாடலுக்கு கரூர் வெங்கமேடு வளர்மதி அக்கா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் நலமா தம்பி, சீர்கொண்டு வா பாடல் அருமை என்றும், எதற்கு சீர் கொண்டு வரணும் தம்பி என்று நகைச்சியுடன் ஒரு வினா எழுப்பியிருக்கிறார்கள். சீர் கொண்டு வருவதற்கு காரணம் தேவையாக்கா, கொண்டு வர வேண்டியதுதான், பெற்றுக்கொள்கிறேன், எந்த ஒரு குறையும் இல்லை.

இரவு ராகத்தில் ஆனந்த ராகம் ஒலித்தென்றது. தென்காசி மாவட்டம் சொலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக என்னை மறந்ததேன் என்று கேட்டிருக்கிறார்கள். யாரும் மறக்கவில்லை. அந்த நேரத்தில் ஒன்றும் புரியவில்லை. என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம் என்று புரியவில்லை. ஒரு தடுமாற்றம். அதனால்தான் அப்பொழுது மறந்தோம், பிறகு ஞாபகம் இருந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்னிக்கவும், யாரும் மறக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அந்த நேரத்தில் ஒன்றும் புரியவில்லை, அவ்வளவுதான் என்பதை தெரிவித்துக் கொண்டு பகுதியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் இன்று முதல் சபரியில் நமக்கு நாட்டாமை அறிவழகன் என்று பட்டம் சூட்ட இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஏற்றுக்கொள்வாரா? அந்த காப்பை கழட்டி தர வேண்டுமா ஐயா? ரகுபதி ஐயா அவர்கள் வரட்டும். அந்த செம்பும் அந்த சொம்பும் உங்களுக்கு, அந்த காப்பும் தோளில் துண்டும் வந்தவுடன் உங்களுக்கு பதவியேற்றம் செய்து வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கோகிலா பழனிசாமி ஐயா அவர்கள், நான் முன்னரே சொன்னேன் அறிவழகன் தம்பி சரியான பதில் தருவார் என்று. நிச்சயமாக ஐயா, அறிவழகன் ஐயா அவர்கள் எந்த பாடல் அக்கா என்றும் அவருக்கே தெரியாமல் பாடியிருக்கிறார். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயர்கள், மழைத்தூரல் விழுந்தவுடன் கவிதை நினைவுக்கு வருவதோ இல்லையோ, மழைத்தூரல் விழுந்தவுடன் கவிதை நினைவுக்கு வருதோ இல்லையோ, கண்டிப்பாக காயப்பட்ட துணிதான் நினைவுக்கு வரும் பெண்களுக்கு. நிச்சயம் ஐயா, சிறப்பு ஐயா உங்கள் பதிவு, அருமை அருமை. கோகில பழனிசாமி ஐயர்கள், ஐயா என் பாடல் எப்பொழுது வரும், நிறைவு பாடலாக வருமண்ணா என்று நாட்டாமை தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். பரசுராமன் ஐயார்கள், பிள்ளையார் பாளையம் பரசுராமன் ஐயார்கள் ஒலித்த பாடல் இதயம் கனிந்த, இதயம் இதயத்தை தூவி அழகான ஒரு பாராட்டு, இதயம் கனிந்த நன்றிகளுடன் சிறப்பான ஒரு பாடல் என்றும். சென்னை பாரதி தனபால் அவர்கள், சோகப்பாடல் சிறந்த பாடல் என்றும் பாராட்டுள்ளார்கள். கோவை கணவி சந்திரமன் ஐயார்கள், கனவுகளே கனவுகளே பாடல் சிறப்பு என்றும் பாராட்டியுள்ளார். சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் ஐயாவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா. ஆனந்தராகம் பட பாடல் சோகம், சுகத்திலும் சோகத்திலும் சுகமான பாடல் அருமை என்றும். நன்றி ஐயா, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், ஆனந்த ராகத்தில் சோக ராகம் கேட்டேன், சோகத்தில் சுகமான ராகம் நான் விரும்பிய பாடலை சிறப்பாக வழங்கிய ஐயாவிற்கு, இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி நன்றி என்றும். பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயாவர்கள் ஏதோ யோசித்து கொண்டு இருக்கிறார், ஏன் இந்த சோக பாடலா என்று இருக்கலாம், என்ன என்று தெரியவில்லையே. தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல் என்று கே ஜெயசு அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும். பரசுராம ஐயார்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார், சென்னை பாரதி தனபால் அவர்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள், ஏனோ தெரியவில்லையே. அனைவரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளார்கள், இது சுகமான பாடல், யாரும் சோகமாக கண்ணீர் விட தேவையில்லை. அறிவன் ஐயாவர்கள், சோக பாடலாக இருந்தாலும் கேட்க இனிமை என்றும். பிள்ளையார்பாளையம் பரசுராம ஐயாவர்கள் ஏதோ சிந்தனையில் இருக்கிறார், ஏன் இந்த சோக பாடல் என்று. வருத்தம் வேண்டாம் ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதற்காக நீங்கள் மூளை போட்டு கசக்கி கொண்டு இருக்க தேவையில்லை, அப்பொழுது தலைவலி வந்துவிடப் போகிறது, என்னவாக இருக்கும் தெரியவில்லையே. அழகீர்கள் ஐயா, இந்த அற்புதமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு என் மனதார வாழ்த்துக்கள், நன்றி. இந்த இன்பமான இரவு நேரத்தில் இதயத்துக்கு சுகமான பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் என்றும் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயாவர்கள் பாராட்டினார்கள். கோவை கணபதி சந்திரமன் ஐயாவர்கள், ஜீவன் மறைந்தாலும் விலகாத நேசம், காலம் பிரித்தாலும் மறையாத சோகம், விதியெழுதும் சதி இதுவோ யார் அறிவாரோ என்று பாடலின் வரிகளை சிறப்பாக தந்துள்ளார். சென்னை பாரதி தனபால் அவர்கள் ஆறுதல் தருகிறார்கள், ஆஹா இதல்லவோ பாசம், ஆறுதல் சொல்லி கட்டி அணைத்து கொண்டு இருக்கிறார்கள் தென்மொழி முருகன் அவர்களை. அறிவழகன் ஐயாவர்கள், எதுக்கு எல்லோரும் இப்போ தேம்பி தேம்பி அழுகிறோம், சோக பாடல் ஒலித்ததல்லவா அதனுடைய வெளிப்பாடு ஐயா இது. தேன்மொழி முருகன் அவர்கள், மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும். சென்னை பாரதி தனபால் அவர்கள், சோகப்பாட்டு அதான் சிரிக்க முடியுமா? முடியாது முடியாது, இதுவும் ஒரு தத்துவம் தான். தேன்மொழி முருகன் அவர்கள், இன்றைய பதிவுகள் அனைத்தும் அருமை என்றும். அறிவழகன் ஐயா அவர்கள், ஞாபகம் இருக்க ஐயா ஒரே ஒரு பாடல் பாடினேன், மயக்கமா கலக்கமா, ஐயையோ ஐயையோ, சிறப்பு ஐயா. பழனிசாமி ஐயர்கள், தண்ணியை போட்டால் சந்தோஷம் பிறக்கும், தள்ளாடி நடந்த மானம் மரியாதை போகும், இதுதான் சிறப்பு சிரிப்பு என்று பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயார்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியுடன். பாடலை கேட்டு பதிவிட்ட அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயாரின் விருப்பத்திற்காக மொழி திரைப்படத்திலிருந்து காற்றின் மொழி வருகிறது இதோ.

ஒளிச்சென்ற அந்த பாடல் மொழி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயார் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். கண்ணன் ஐயார்கள் அருமையான பாடலை கேட்டு ரசித்தேன், மிக்க நன்றி சார் என்று நன்றி பாராட்டியுள்ளார். அவருக்கு இதயம் கனிந்த நன்றிகள் ஐயா. இதுவரும் விழித்திருந்து பாடலை கேட்டமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவில் இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதர் மொழிகள் தேவையில்லை, இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதருக்கு மொழியே தேவையில்லை. ஆஹா, என்ன ஒரு அருமையான ஒரு பதிவு. இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதரின் மொழிகள் தேவையில்லை, இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதருக்கு மொழியே தேவையில்லை என்று அழகான ஒரு கவிதை தந்துள்ளார் பாடலின் வரிகளுடன். நன்றி ஐயா. சென்னை சந்தோஷபுரம் மோகனரன் ஐயா அவர்கள், காற்றின் மொழி பாடல் சூப்பர், கண்ணன் ஐயா அவர்கள் பாடல் தேர்வு அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி ஐயா உங்களுக்கும். தென்மொழி முருகன் அவர்கள், அதைத்தான் நானும் சொல்கிறேன், பாடல் அருமை என்று மோகனரன் ஐயா அவர்கள் பதிவிற்காக சிறப்பு. கோவை கணபதி சந்திரமன் ஐயா அவர்கள், வானம் பேசும் பேச்சு துளியாய் வெளியாகும், வானவில்லின் பேச்சு நிறமாய் வெளியாகும், உண்மை ஊமையானால் கண்ணீர் மொழியாகும், பெண்மை ஊமையானால் நாணம் மொழியாகும், ஓசை தூங்கும் சாமத்தில் உச்சி மீன்கள் மொழியாகும், ஆசை தூங்கும் இதயத்தில் அசைவு கூட மொழியாகும். அற்புதமான அழகான பாடல் வரிகள், வைரமுத்து அவர்களின் முத்தான வரிகள் சிறப்பு என்று கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவர்கள் அருமையான ஒரு கவிதையுடன் இணைந்துள்ளார். நன்றி ஐயா. அறிவழகன் ஐயாவர்கள், காற்றின் மொழி தென்றலாய் வீசுகிறது, தமிழின் மொழி கவிதையாய் மலர்கிறது நம் சபரி வானொலியில் என்று நாட்டாமை அவர்களும் ஒரு கவிதையை தந்துள்ளார்கள் சிறப்பாக. தென்மொழி முருகன் அவர்கள், இனிமையான இதமான பாடல் அருமை என்றும் பாராட்டுள்ளார்கள். பாடலை கேட்டு வாழ்த்திய அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்ட நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, ஊரு விட்டு ஊர் வந்து என்ற திரைப்படத்திலிருந்து சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா என்ற இந்த பாடலை சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள் விருப்பத்திற்காக இது வருகிறது.

ஒலித்த பாடல் ஊர் விட்டு ஊர் வந்து திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது விரும்பிய நேர் சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனர்கன் பத்மாவதி அவர் நிரூபித்திருக்காக அந்த அழகான அட்டகாசமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி ஐயா, நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் சொர்க்கமே என்றாலும் எங்கள் ஊரை போல வருமா? ஆமாம், அவரவர் ஊர்கள் அவரவர்களுக்கு சொர்க்கம், நிச்சயமாக ஐயா. அறிவகன் ஐயாவர்கள் வெத்தலையை மடித்து மாமா அதை கடித்து துப்ப ஒரு வழி இல்லையே என்று அழகான பாடல் வரிகளை தந்துள்ளார்கள். தென்மொழி முருகன் அவர்கள் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா? இளையராஜா ஜானகி அவர்கள் பாடிய அருமையான பாடல், பாடல் சிறப்பு, தேர்வு அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. கோகில பழனிசாமி ஐயாவர்கள், ஐயா எனக்கு பாடல் வேண்டாம், என் கைபேசியில் நெட் பேலன்ஸ் இல்லை, கேட்க முடியாது பாடல் என்று மன்னிக்க வென்றுள்ளார். நிச்சயமாக கேட்கலாம் ஐயா உங்கள் பாடலுக்கு. உங்கள் நெட்டுக்கு ஃபோனுக்கு பேலன்ஸ் நிச்சயம் வரும். சென்னை மோகனரன் ஐயாவர்கள், சந்தோஷபுரம் மோகனரன் ஐயாவர்கள் பாடலை வழங்கிய இயக்குனர் ஆர்ஜே கிதனேசன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நன்றி, நன்றி ஐயா. அட்டகாசமான பாடல் சென்னை பாரதியன் பாடல்கள் பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டினார்கள். மோகனரன் ஐயாவர்கள் சொர்க்கமே என்றாலும் நம்ம சபரி பண்புளை போல வருமா? ஐயையோ ஐயோ ஐயையோ, சிறப்பு ஐயா சிறப்பு. அறிவன் ஐயாவர்கள், ஆடு மாடு மேய்க்கும் பையனுக்கு இருக்கும் சுகம் எந்த மந்திரிக்கும் இல்லை, நிச்சயமாக சென்னை பாரதியன் பாடல்கள் சொன்னாங்க சொன்னாங்க என்றும், ஆஹா வந்துட்டாங்க ஐயா வந்துட்டாங்க. அமெரிக்காவிலிருந்து இருந்தாலும் தென்காசி மாவட்டம் சொலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் நைஸ் சாங் என்று இணைந்துள்ளார்கள். தென்மொழி முருகன் அவர்கள், அறிவு விஜய் அண்ணி வந்துட்டாங்க என்று ஒரு சிறப்பான ஒரு பதிவு. பாடலை கேட்டு ரசித்து அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக புதுப்பாட்டு. இது பழைய பாட்டு தான், இருந்தாலும் புதுப்பாட்டு என்ற திரைப்படத்திலிருந்து நேத்து ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தோம். ஆம், நிச்சயமாக மோகனரன் ஐயாவர்களுக்கு ஏதோ தெரிந்து விட்டது போல இருக்கிறது, கண்டுபிடித்து விட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். சென்னை பி ருக்மணி அவர்களின் விருப்பத்திற்காக சந்தோஷபுரம், இதோ புதுப்பாட்டு திரைப்படத்திலிருந்து.

பாட்டுத்தான் புது பாட்டுத்தான் என்று பாட்டு ஒலிச்சென்றது. அருமையான ஒரு பாட்டு. சென்னை சந்தோஷபுரம் பி ருக்மணி அம்மா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நெஞ்ச நன்றிகள். சென்னை மோகனரன் ஐயா அவர்கள் நன்றி மகிழ்ச்சி இனிய மதிய வணக்கம் என்று சுழைச்சர் விஜயஹரிஸ்மார் அவர்களுக்கு மதிய வணக்கம் தெரிவித்துள்ளார்கள். மதிய வணக்கமாக காலை வணக்கமாக தெரியவில்லையே, மதிய வணக்கம் ஆகிட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக சென்னை பாரதியான பாடல்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும் ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். நன்றி. ருக்மணி அம்மா அவர்கள் பாடலை வழங்கிய ஆர்ஜி கீதனேசன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்கள். அரியவன் ஐயர்கள் பாடலுக்கு ஏற்றார் போல் ஒரு மென்மையான ஒரு நடன காட்சி. இப்படித்தான் இடுப்பை வளைச்சி நல்லா ஒரு ஆட்டம் போடணும், அழகாக ஆட்டம் போட்டார். அறிவகன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகில பழனிச்சாமி ஐயா விருப்பத்திற்காக, புரட்டாசி மாதம் அல்லவா எதுவும் சாப்பிடக்கூடாது என்று அறிவகன் ஐயா அவர்கள் சொன்னதற்காக, என்ன வேணும் தின்னுங்கடா என்று பாட்டின் மூலம் தந்துள்ளார். அவருக்கு உயர்ந்த உள்ளம்தான்.

ஒளிச்சன்ற அந்த உற்சாகமான துள்ளலான பாடல், அதாவது புரட்டாசி மாதம் என்று சொன்னோம் அல்லவா, என்ன வேணும் தின்னுங்கடா டோய் என்று பழனிச்சாமி ஐயா அவர்கள் அனைவருக்கும் அறிவுரை தந்துள்ளார்கள். நிச்சயமாக ஐயா ஏற்றுக்கொள்வார்கள், சாப்பிடுவார்கள் என்று நினைக்கிறேன். அறிவழகன் ஐயா அவர்கள் அவர்கள் சொன்னபொழுது எது என்ன வேணும் தின்னுங்கடா டோய் என்றதற்கு நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுகிறார் என்று நினைக்கிறேன். ஐயா என்ன ஐயா அது சொல்லுங்கள் ஐயா, எனக்கு தெரியவில்லை. சென்னை பாரதிரம்பல அவர்கள் மனது தொட்டப்பாடல் என்றும் அறிவழகன் ஐயா அவர்கள் விதவிதமாக என்ன வேணுமினாலும் சாப்பிடலாம் என்று சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஐயா இரவு நேரம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்கள். சென்னை பாரதிரம்பல அவர்கள் பாடல் சூப்பர் என்றும் அழகான ஒரு நடன காட்சியும் மலர்தூவியும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அருமையான பாடல் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான தொழல் பாடல் தேர்வு அருமை சூப்பர் என்று பாராட்டினார்கள். அறிவழகன் ஐயா அவர்கள் குழந்தையாக மாறி சிரித்து கொண்டு ஒரு நடன காட்சி, இருவரும் ஜோடியுடன் இணைந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபி அவர்களை கண்முன் கொண்டு வந்து சிறப்பான பாடல் அருமை என்றும் பழனிச்சாமி ஐயா அவர்கள் பாடல் தந்த கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல பல என்று நன்றி தெரிவித்துள்ளார். சென்னை பாரதிரம்பல் அவர்களும் குழந்தையாக மாறி சிறப்பான ஒரு நடன காட்சி ஆட்டம் பாட்டம் சிறப்பாக இருக்கிறது. விஜயலட்சுமி அவர்களும் அரசுகுமார் அவர்களும் அருமையாக நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். யார் யார் என்று சொல்ல மாட்டேன், இருவரும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பழனிச்சாமி ஐயர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்று பாராட்டினார். நன்றி ஐயா. அறிவழகன் மங்கை அவர்கள் ஹாப்பி டான்ஸ் ஹாப்பி டான்ஸ் என்று ஜோடியுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார். பழனிச்சாமி ஐயர்கள் நெட் பேலன்ஸ் இல்லை என்றால் இப்படியும் பாடல் கேட்கலாமா, சூப்பர் என்று பாராட்டினார்கள். நிச்சயமாக ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் உங்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். உதயகீதத்திற்கா இருக்கட்டும். அறிவழகன் ஐயர்கள் நுரையீரல் குழம்பு மீண்டும் ஒருமுறை சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்கள் அண்ணா என்று ஒரு பதிவு. நிச்சயமாக தூங்கி கொண்டிருந்தவரை எழுப்பிவிட்டேன் என்று நினைக்கிறேன். பாவம் சேர்ந்ததோ என்னவோ தெரியவில்லை, பரவாயில்லை என்பதை தெரிவித்து கொண்டு சபரி வனொலி வழங்கும் இரவு ராகம். ஆம், நிலையத்தில் நேரம் இரவு 10:38. இந்த நேரத்தில் தான் இரவு ராகம் ஒலித்து கொண்டிருக்கிறது. வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக உதயகீதம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு பாடலை கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகர் அண்ணா இவர்களுக்காக என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் என்று அருமையான ஒரு பாடலை தேர்வு செய்திருக்கிறார்கள். இது அவர்களுக்காக வருகிறது உதயகீதம். இது உதயமாகிறது, கேட்டு மகிழுங்கள் நேர் சொந்தங்களே.

ஒலி தந்த பாடல் உதயகிரம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலி தந்தது விரும்பிய நேர் சொந்தம் கோவை சேரன் மாநகர் ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் கணபதி நகர் மனோகர் ஐயாவர்கள் விருப்பத்திற்காகவும் சபரிமலை சொந்தங்கள் அனைவருக்காகவும் அந்த அட்டகாசமான பாடல் ஒலி தந்தது. பாடலை கேட்டு அத்துணை நிஜங்களுக்கு மனமந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தென்மொழி முருகன் அவர்கள் நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். அறிவகன் ஐயாவர்கள் நுரையீரல் குழம்பு மீண்டும் ஒரு சாப்பிட்டு ஆஹா பழைய பதிவு அறிவகன் ஐயாவர்கள் அடடா ஆஹா அருமை என்றும் சென்னை பாரதி தனபால் அவர்கள் ஆஹா பாரதியும் தனபாலம் அவர்களும் இரண்டு பேரும் இணைந்து அருமையான ஒரு நடன காட்சி சிறப்பு அருமையான பாடல் என்றும் பாராட்டினார்கள். தென்மொழி முருகன் அவர்கள் என்னோடு பாட்டு பாடங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் அருமையான தொழில் இசை பாடல் இனிமையான பாடலை தேர்வு செய்த சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி நன்றி. அவர்கள் விரும்பிய பாடலை வழங்கிய இயக்குனர் ஐயாவுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள் நன்றி. சென்னை பாரதி தனபால் அவர்கள் கைத்தட்டி பாராட்டினார்கள். இன்றைய பதிவில் அனைத்தும் அருமை என்றும் ஆஹா இசை வாத்தியத்துடன் கூடிய பதிவு அடித்து நொறுக்குகிறார் பாடல் அருமையண்ணி என்றும் பாராட்டினார்கள். கை கொடுத்து அவர்களுக்கு நன்றி. பணிச்சமையார்கள் நுரையீரல் தீர்ந்துவிட்டது என்று ஒரு பதிவு நாளை வாங்கிக் கொள்ளுங்கள் ஐயா. அறிவன் ஐயா அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் எல்லோரும் தூங்குங்கள் விஜி அக்காவை தவிர என்றும் பதிவிட்டார்கள். அவர்களுக்கும் நன்றி. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக இதோ

அருமையான ஒரு பாடல், இனிமையான இதமான ஒரு பாடல் நிகழ்ச்சிக்கு நிறைய பாடலாக ஒளிச்சென்றது. பாடலை கேட்ட அன்பு நெஞ்சங்கள், சென்னை பாரதி தரம்பலா அவர்கள் டாடா பாய் பாய் என்று விடைபெறுகிறார்கள். மிக்க நன்றியுடன். இப்பொழுது ஊஞ்சலில் ஆடும் நேரம் அல்ல, துளி கட்டி ஆடும் நேரம். ஆம், துளி கட்டி படுத்துக்கொள்ளுங்கள். ஆறாரோ ஆறீராரோ நீ தூங்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் இதுவரை இரவு ராகம் நிகழ்ச்சி சிறப்பாக மகிழ்ச்சியுடன் வழங்கிய நமது இயக்குனர் அவர்களுக்கு நன்றி நன்றி. இனி இரவு வணக்கம், இரவு வணக்கம். சென்னை பாரதி தரம்பலா அவர்கள் இதயம் படைந்த நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். தென்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இதமான பாடல் மகிழ்வும் அன்பும் நன்றி, மிக்க நன்றி என்றும் பாராட்டுள்ளார்கள். நன்றி. அறிவன் ஐயா அவர்கள் தூங்குகிற வேளையில், தூங்குகிற நேரத்தில் என்ன விளையாட்டு இது என்று ஒரு பதிவு சிரித்த வண்ணம் நகைச்சியுடன். சோலைச்சேரி விஜய் அஸ்மார் அவர்கள் மிக்க நன்றி என்றும் பாராட்டுள்ளார்கள். நன்றி நன்றி. சென்னை பாரதி தரம்பலா அவர்கள் தூங்குகிற நேரத்தில் என்ன விளையாட்டு கேட்டாங்களா, உங்களை கேட்டாங்களா என்று ஒரு பதிவு ஏனோ தெரியவில்லை. இதுவரை சபரி வானொலி வழங்கிய இரவு ராகம் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டிருந்த அத்துடன் நேர் நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனுபவ இருப்பார்கள். கீதம் நெசிக்கும் கீத நேசன் நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிய பலருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இனிய இரவு வணக்கத்துடன்.

0: Bond.
1: பாண்டு பேபி.